0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் ஆயிரம், வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் ஆயிரம்.
2: கத்தோலிக்க தேவாலயம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பூசை வேளை மறையுரை ஆற்றிக் கொண்டிருந்தார் பாசத்தோடு பாதிரியார். அன்பே கடவுள், கடவுளே அன்பு, உண்மையே அன்பு, அதுவே உண்மை. மும்முரமாய் பாதிரியார் இப்படி மறையுரைக்க முழுவதுமாய் தூங்கி தூங்கி வழிந்து கொண்டிருந்தனர் பக்தர்கள். சோம்பி கிடந்தனர், மறையுரையை மதிக்கவில்லை. பார்த்தார் பாதிரியார், திடீரென அலறிவிட்டார். பலம் கொண்ட மட்டும் பதறிவிட்டார், ஐயோ தீ, ஆலயில் தீ, அங்கே தீ, தீ. அனைவரும் அதிர்ந்து போய் விழித்து எழுந்தனர். எங்கே தீ, எங்கே தீ என்று பரபரப்பாயினர். பரபரப்பை அடக்கியபடியே தொடர்ந்தாராம் அந்த பாதிரியார், அன்பே கடவுள், கடவுளே அன்பு, உண்மையே அன்பு, அதுவே உண்மை என நான் உண்மையை உரைத்து கொண்டிருந்தேன். எல்லோரும் தூங்கி வழிந்தீர்கள், சோம்பி கிடந்தீர்கள், உண்மையற்று உறங்கி கிடந்தீர்கள், மதிக்காமல் கிடந்தீர்கள். ஆனால் நான் தீ தீ என்று பொய்யுரைத்தேன், எல்லோரும் விழித்தெழுந்து விட்டீர்கள், பொய்மைக்கு மதிப்பளித்து விட்டீர்கள், பொய்மையோடு பரபரப்பாகிவிட்டீர்கள் சொன்னார். என்ன இது, இப்படியா நீங்கள் உண்மைக்கு தூங்குவீர்கள், பொய்மைக்கு விழித்தெழுவீர்கள்? ஆம், உண்மையை விட பரபரப்பானது பொய். உண்மை சுளீரென அடி கொடுத்து விட்டுவிடும், பொய் அவ்வப்போது கூப்பிட்டு அடிக்கும். அரசியல் உரைக்கு கூடும் கூட்டம் ஆன்மீக உரைக்கு கூடுகிறதில்லை. காரணம், ஆன்மீகத்திற்கு ஜிக்னா காட்ட தெரிகிறதில்லை. அந்த ஆன்மீகமும் ஜிக்னா காட்ட முயலும் போதுதான் அந்த கடவுளே கதிகலங்கி போய் நிற்கின்றார். பளபளப்பான பிரசங்கங்கள் பல நாளைக்கு ஓடாது.
1: வாரம் ஒரு நிகழ்வு.

சர்வதேச ஜனநாயக தினம். சர்வதேச ஜனநாயக தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15 தேதி உலகம் முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் மனித குலத்தின் சுதந்திரத்திற்கும் அடிப்படையாக விளங்கும் ஜனநாயகத்தின் முக்கியத்துவத்தையும் அதன் அடிப்படை விழுமியங்களையும் உலக மக்களிடையே ஆழமாக வலியுறுத்தும் ஒரு சிறப்பு நாளாக இந்நாள் திகழ்கிறது. மக்கள் தங்களின் சுதந்திரத்தையும் உரிமைகளையும் நிலைநாட்ட உதவும் இந்த அமைப்பின் சிறப்பை உணர்ந்து செயலாற்றுவதே ஒரு நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கும் நல்வாழ்விற்கும் மிக சிறந்த தொடக்கமாக அமைகிறது. ஜனநாயகம் என்ற சொல் மக்களின் ஆட்சி என்ற உன்னதமான தத்துவத்தை பொருளாக கொண்டு விளங்குகிறது. இதில் நாட்டின் குடிமக்களாகிய மக்கள் தான் தங்களை ஆட்சி செய்யும் தகுதியான தலைவர்களையும் அரசாங்கத்தையும் தங்களின் வாக்குரிமையின் மூலம் நேரடியாக தேர்ந்தெடுக்கும் முழுமையான அதிகாரத்தை பெற்றுள்ளனர். இத்தகைய மக்கள் ஆட்சியின் மகத்துவத்தின் மதிப்பை உலகம் முழுவதிலும் உணர்த்தும் நோக்கில் கடந்த 2007 ஐக்கிய நாடுகள் சபை செப்டம்பர் 15 தேதியை சர்வதேச ஜனநாயக தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் உலகளாவிய ரீதியில் இந்நாள் மிக விழிப்புணர்வுடன் அனுசரிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அமைதியான சூழல் நிலவுவதற்கும் ஜனநாயகம் மிகவும் அவசியமான ஒன்றாகும். இது குடிமக்களின் அடிப்படை உரிமைகளையும் தனிமனித சுதந்திரத்தையும் எவ்வித அச்சுறுத்தலுமின்றி பாதுகாக்கும் வலுவான அரசனாக செயல்படுகிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் வாழும் மக்கள் தங்களது கருத்துக்களையும் சிந்தனைகளையும் எவ்வித பயமுமின்றி சுதந்திரமாக வெளிப்படுத்தும் உரிமையை பெற்றுள்ளனர். இத்தகைய கருத்து சுதந்திரம்தான் சமூகத்தில் சமத்துவத்தையும் நியாயத்தையும் வெளிப்படத்தன்மையையும் வளர்ப்பதற்கும் பெரிதும் துணைபுரிகிறது. சர்வதேச ஜனநாயகம் தினம் என்பது மக்களுக்கான நல்லாட்சியை உருவாக்குவதற்கான மாபெரும் விழிப்புணர்வை உலகெங்கிலும் ஏற்படுத்துகிறது. இது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் அரசிற்கும் நாட்டின் சாமானிய மக்களுக்கும் இடையிலான உறவையும் நம்பிக்கையும் பன்மடங்கு வலுப்படுத்த உதவுகிறது. மேலும் ஜனநாயகம் நாட்டில் அனைத்து குடிமக்களுக்கும் சமமான உரிமைகளையும் சட்ட பாதுகாப்பையும் வழங்குகிறது. இனம், மதம், மொழி, ஜாதி அல்லது பாலினம் போன்ற எந்த ஒரு வேறுபாடுகளும் இன்றி அனைவரும் சட்டத்தின் முன் சமமாகவே கருதப்படுகின்றனர். இந்நாள் உலகளாவிய அளவில் ஜனநாயகத்தின் உயிர் நாடியாக விளங்கும் தேர்தல்களின் முக்கியத்துவத்தையும் மக்களுக்கு ஆழமாக நினைவூட்டுகிறது. தகுதியான தலைவர்களை தேர்ந்தெடுக்க மக்கள் தங்களின் பொன்னான வாக்குரிமையை நேர்மையாகவும் பொறுப்புணர்வுடனும் பயன்படுத்துவது ஜனநாயக அமைப்பின் மிக முக்கிய அடிப்படை அம்சமாகும். வாக்குரிமை என்பது வெறும் உரிமை மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் புனிதமான கடமையாகும். ஜனநாயகம் இல்லாத ஒரு சமுதாயம் தன் சுதந்திரத்தையும் உரிமைகளையும் இழந்து ஒடுக்குமுறை நிறைந்த ஒன்றாக மாறக்கூடும் என்பதால் ஜனநாயகத்தை பேணி பாதுகாப்பது நம் அனைவரின் தலையாய கடமையாகும். இன்றைய நவீன காலகட்டத்தில் உலகளவில் ஜனநாயக கட்டமைப்பிற்கு பல்வேறு சவால்களும் ஆபத்துகளும் அச்சுறுத்தலாக உருவெடுத்து வருகின்றன. இத்தகைய சவால்களை வெற்றிகரமாக சமாளித்து ஜனநாயகத்தை காப்பாற்ற விழிப்புணர்வுடனும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும். தற்காலத்தில் சமூக ஊடகங்கள் ஜனநாயகத்தை சீராக வழிநடத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. சரியான தகவல்களை உடனுக்குடன் மக்களிடையே பகிர்ந்து அவர்களை சமூக நிகழ்வுகளில் விழிப்புணர்வுடன் பங்கேற்க செய்ய இத்தொழில்நுட்ப தளங்கள் பெரிதும் உதவுகின்றன. உலகெங்கிலும் உள்ள அரசுகள் ஜனநாயக அமைப்பை மேலும் வலுப்படுத்தவும் நல்ல நிர்வாகத்தை உறுதி செய்யவும் பல்வேறு புதிய சட்டங்களையும் சீர்திருத்த திட்டங்களையும் தொடர்ந்து உருவாக்கி வருகின்றன. இவை மக்களினங்களின் உரிமைகளை பாதுகாப்பதுடன் நாட்டின் அமைதியை உறுதி செய்கின்றன. அதே வேளையில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்கள் சிறு வயதிலிருந்தே ஜனநாயகத்தின் உண்மையான மதிப்பையும் தத்துவத்தையும் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். இது அவர்களை எதிர்காலத்தில் சமுதாய பொறுப்புள்ள நேர்மையான நல்ல குடிமக்களாக உருவாக்க பெரிதும் வழிவகுக்கும். சர்வதேச ஜனநாயக தினம் என்பது அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாப்பதன் அவசியத்தையும் உலகிற்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. நாட்டின் கடைகோடி மனிதனுக்கும்
சமமான உரிமைகளும் நீதியும் தங்குத்தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதே இதன் முதன்மை இலக்காகும். குறிப்பாக ஜனநாயக அமைப்பில் பெண்களின் பங்கேற்பு மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அரசியலிலும் நாட்டின் முடிவெடுக்கும் முக்கிய பொறுப்புகளிலும் பெண்கள் பெருமளவில் பங்கேற்பது சமூக சமத்துவத்தையும் பாலின நீதியையும் புதிய உயரத்திற்கு உயர்த்துகிறது. ஜனநாயகம் என்பது மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு வலுவான பரஸ்பர நம்பிக்கையையும் பாலத்தையும் உருவாக்குகிறது. இத்தகைய ஆரோக்கியமான உறவுதான் நாட்டில் நீடித்த சமூக அமைதிக்கும் மக்களின் நிம்மதியான வாழ்விற்கும் அடிப்படையாக அமைகிறது. ஒரு சிறந்த ஜனநாயக ஆட்சி நடக்கும் நாட்டில் நிர்வாக ரீதியிலான ஊழல்கள் வெகுவாக குறைந்து அனைத்து துறைகளிலும் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும். சர்வதேச ஜனநாயக தினம் என்பது உலக நாடுகளுக்கிடையே பரஸ்பர நட்பையும் அமைதியையும் கூட்டு ஒற்றுமையும் வளர்ப்பதற்கும் பெரும் பங்காற்றுகிறது. ஜனநாயக கொள்கையை பின்பற்றும் நாடுகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படும் போது அது உலக அமைதிக்கும் மனித குலத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கிறது. உலக வரைபடத்தில் ஒவ்வொரு தனிமனிதனும் ஜனநாயகத்தின் உண்மையான முக்கியத்துவத்தையும் அதன் அவசியத்தையும் ஆழமாக புரிந்து கொண்டு அதை தன் அன்றாட வாழ்வியலில் பாதுகாத்து வளர்க்க வேண்டியது அவசியம். சர்வதேச ஜனநாயக தினம் என்பது உலகெங்கிலும் மக்கள் ஆட்சியின் உன்னதமான மதிப்பையும் அதன் மகத்துவத்தையும் நமக்கு நினைவூட்டும் ஒரு மிக முக்கியமான புனித நாளாகும். மனித உரிமைகள், கருத்து சுதந்திரம், பாலின சமத்துவம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகியவை நிலைநாட்டப்படும் ஒரு உன்னதமான சமுதாயத்தை உருவாக்கவே ஜனநாயகம் வழிகாட்டுகிறது. எனவே ஜனநாயக அமைப்பை பலப்படுத்தவும் அதை அனைத்து அச்சுறுத்தல்களிலிருந்தும் பாதுகாத்து எதிர்கால தலைமுறையினருக்கு சீராக கையளிக்கவும் நாம் அனைவரும் இந்நாளில் மனதார உறுதியளிப்போம்.

0: செய்திகள். மன்னிப்பு என்பது வெறுப்பு, பிளவு, வன்முறை ஆகியவற்றை எதிர்கொண்டு அமைதியையும் அன்பையும் வளர்க்கும் ஆற்றல் கொண்டது என்றும், கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். செப்டம்பர் 13 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இடம்பெற்ற மூவேளை ஜப உரையின் போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, மன்னிப்பு மனிதர்களுக்கிடையே காணப்படும் வெறுப்பு, மனக்கசப்பு, பிளவு ஆகிய அனைத்தையும் வென்று குணப்படுத்தும் அன்பை வளர்க்கிறது என்று கூறினார். மன்னிப்பு இன்றியமையாதது. அது இல்லாமல் நாம் அமைதியில் வாழ முடியாது என்றும், மோதல்கள், குற்றச்சாட்டுகள், மனக்கசப்புகள் மற்றும் பழிவாங்கும் செயல்கள் விரைவிலோ அல்லது தாமதமாகவோ நம் இதயங்களிலும் மனிதர்களுக்கிடையிலும் தோன்றுகின்றன என்றும் குறிப்பிட்ட திருத்தந்தை, இவை உறவுகளை அழித்து குடும்பங்களை பிரித்து போர்களை தூண்டுகின்றன என்று சுட்டிக்காட்டினார். மன்னிப்பு மட்டுமே நம்மை விடுதலை செய்து நம் வாழ்வில் மீண்டும் ஒளியை கொண்டு வருகிறது என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, வறுமையும் தவறான செயல்களும் நம் வாழ்க்கையை இருளாக்கி எதிர்காலத்தை பற்றிய குழப்பத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் மன்னிப்பு அந்த இருளை நீக்கி நம்பிக்கையை தருகிறது என்று குறிப்பிட்டார். அன்றைய திருவழிப்பாட்டு வாசக பகுதியான மத்தேயு நற்செய்தி பகுதியை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, திருவிவிலியத்தில் 7 என்பது நிறைவை குறிக்கிறது என்றும், கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லைகளைக் கடந்து அளவின்றி மன்னிக்க அழைக்கப்பட்டுள்ளோம் என்றும் சுட்டிக்காட்டியதுடன், மன்னிப்பு என்பது கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை பண்பு என்றும் எடுத்துரைத்தார்.
1: செப்டம்பர் 11 பயங்கரவாத தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களுக்காக இறைவேண்டல் செய்த திருத்தந்தை 14 லியோ அவர்கள், போர்களால் பாதிக்கப்பட்டுள்ள உலகில் அமைதிக்காக அனைவரும் இறைவேண்டல் செய்யுமாறு நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். செப்டம்பர் 13 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோயில் வளாகத்தில் வழங்கிய மூவேளை செப உரையின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இடம்பெற்ற செப்டம்பர் 11 பயங்கரவாத தாக்குதல்களின் 25 ஆண்டு நினைவு நாளை சுட்டிக்காட்டி, அன்று உயிரிழந்தவர்களுக்காகவும் அந்த துயரமான நாட்களின் காயங்களை இன்றும் சுமந்து கொண்டிருப்பவர்களுக்காகவும் எனது இறைவேண்டல்களை மீண்டும் அர்ப்பணிக்கின்றேன் என்று தெரிவித்தார். மேலும், மோதல்களும் வன்முறைகளும் நமது சகோதரர் சகோதரிகளின் பலரை துன்புறுத்தி வரும் இந்நேரத்தில் இறைவன் தனது அமைதியின் கொடையை உலகிற்கு வழங்குமாறு அனைவரும் இறைவேண்டல் செய்யுமாறு திருத்தந்தை கேட்டுக்கொண்டார். 25 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த அந்த துயர சம்பவம் அமைதிக்கான நமது அர்ப்பணிப்பை புதுப்பிக்க நம்மை தூண்டுகிறது என்றும், குறிப்பாக கன்னிமரியாவின் பரிந்துரையை நாடி இறைவேண்டலின் வழியாக முதன்மையாக அமைதிக்காக நாம் உழைக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை அழைப்பு விடுத்தார்.
0: பெனடிக்டின் துறவியர் கிறிஸ்துவில் தங்கள் வேர்களை ஆழமாக பதித்து இறைவேண்டல் மற்றும் ஒன்றிப்பின் சாட்சிகளாக தொடர்ந்து விளங்க வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கேட்டுக்கொண்டார். செப்டம்பர் 12 சனிக்கிழமை அன்று கம்யூனியம் இன்டர்நேஷனல் பெனடிக்டினேரியம் அமைப்பின் கருத்தரங்கில் பங்கேற்றவர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, அவர்களின் இறைவேண்டலுக்காகவும் தாழ்மையான அமைதியான இருப்புக்காகவும் தங்கள் வாழ்வை அன்றாடமும் மறைமுகமாகவும் அர்ப்பணித்ததாகவும் நன்றி தெரிவித்தார். 2001 ஆண்டு நிறுவப்பட்ட CIB அமைப்பு பெனடிக்டின் குடும்பத்தைச் சேர்ந்த பெரும்பாலும் பெண் துறவர சபைகளை ஒன்றிணைக்கிறது. உலகம் முழுவதும் ஏறத்தாழ 13,000 அருட்சகோதரிகள் புனித பெனடிக்டின் ஒழுங்குமுறையை பின்பற்றி வாழ்கின்றனர். சில ஆண் துறவியர்களும் இதில் பங்கேற்றிருப்பதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, பெனடிக்டின் குடும்பத்திற்குள் தொடர்ந்து வளர்ந்து வரும் ஒன்றிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக CIB-யின் பணிகள் அமைந்துள்ளன என்று எடுத்துக்காட்டினார். ஒவ்வொருவரின் தனித்துவம் அனைவருக்கும் ஒரு செல்வமாக மாறும் வகையிலான ஆன்மீக ஒன்றிணைந்த பயணம் மிகவும் முக்கியமானது என்று வலியுறுத்திய திருத்தந்தை, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பெனடிக்டின் வாழ்வை சொல்ல முடியாத அன்பின் இனிமையால் விரைவடைந்த இதயம் என்று குறிப்பிட்டதை எடுத்துக்காட்டியதுடன், கிறிஸ்துவில் ஆழமாக வேரூன்றி இருப்பது பெனடிக்டின் சமூகங்கள் நற்செய்தியின் மிகுதியான கனிகளை வழங்க உதவுகிறது என்றும் கூறினார்.
1: செப்டம்பர் 11 வெள்ளியன்று கார்கேவ் ஜிபோர்ஜியா மறைமாவட்டத்தின் ஆயர் பாவ்லோ அவர்கள் திருப்பிடத்தில் திருத்தந்தை 14 லியோ அவர்களை சந்தித்து, உக்ரைனை ஆதரிக்கவும் கைதிகளை விடுவிக்கவும் குழந்தைகளை வீடு திரும்பச் செய்யவும் அவர் செய்த இறைவேண்டல் முன்னெடுத்த அக்கறையான முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்தார். திருத்தந்தையுடனான தனிப்பட்ட சந்திப்புகளுக்கு பிறகு வத்திக்கான் செய்தியிடம் பேசிய ஆயர் அவர்கள், இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன என்ற திருத்தந்தையின் உறுதிமொழி பெரும் ஆறுதலையும் வலிமையும் அளிப்பதாக கூறினார். கார்கிவ் பகுதியை போரின் மையப்பகுதி என்று வர்ணித்த ஆயர் அவர்கள், அங்கு தொடர்ந்து நடைபெறும் தாக்குதல்கள், உயிரிழப்புகள், காயங்கள் மற்றும் வீடுகளின் அழிவுகள் குறித்து எடுத்துரைத்தார். பொதுமக்களுக்கு எதிராக இடம்பெறும் இந்த வன்முறை மரண இயந்திரம் போல் செயல்படுவதாகவும், உக்ரைன் மக்களை அழிக்கும் முயற்சியாக இது தோன்றுவதாகவும் திருத்தந்தை ஏற்கனவே குறிப்பிட்டதை நினைவு கூர்ந்து அவர் கவலை தெரிவித்தார். திருத்தந்தை அவர்கள் உக்ரைனுக்கும் குறிப்பாக கார்கிவிற்கும் வருகை புரிய வேண்டும் என்ற தனது அழைப்பை மீண்டும் வலியுறுத்திய ஆயர் அவர்கள், அத்தகைய வருகை ஒற்றுமையின் ஆற்றல் மிக்க அடையாளமாக விளங்கும் என்றும் கூறினார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் ஆயிரம், வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் ஆயிரம்.
2: கத்தோலிக்க தேவாலயம், ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பூசை வேளை மறையுரை ஆற்றிக் கொண்டிருந்தார் பாசத்தோடு பாதிரியார். அன்பே கடவுள், கடவுளே அன்பு, உண்மையே அன்பு, அதுவே உண்மை. மும்முரமாய் பாதிரியார் இப்படி மறையுரைக்க முழுவதுமாய் தூங்கி தூங்கி வழிந்து கொண்டிருந்தனர் பக்தர்கள். சோம்பி கிடந்தனர், மறையுரையை மதிக்கவில்லை. பார்த்தார் பாதிரியார், திடீரென அலறிவிட்டார். பலம் கொண்ட மட்டும் பதறிவிட்டார், ஐயோ தீ, ஆலயில் தீ, அங்கே தீ, தீ. அனைவரும் அதிர்ந்து போய் விழித்து எழுந்தனர். எங்கே தீ, எங்கே தீ என்று பரபரப்பாயினர். பரபரப்பை அடக்கியபடியே தொடர்ந்தாராம் அந்த பாதிரியார், அன்பே கடவுள், கடவுளே அன்பு, உண்மையே அன்பு, அதுவே உண்மை என நான் உண்மையை உரைத்து கொண்டிருந்தேன். எல்லோரும் தூங்கி வழிந்தீர்கள், சோம்பி கிடந்தீர்கள், உண்மையற்று உறங்கி கிடந்தீர்கள், மதிக்காமல் கிடந்தீர்கள். ஆனால் நான் தீ தீ என்று பொய்யுரைத்தேன், எல்லோரும் விழித்தெழுந்து விட்டீர்கள், பொய்மைக்கு மதிப்பளித்து விட்டீர்கள், பொய்மையோடு பரபரப்பாகி விட்டீர்கள். சொன்னார், என்ன இது, இப்படியா நீங்கள் உண்மைக்கு தூங்குவீர்கள், பொய்மைக்கு விழித்தெழுவீர்கள்? ஆம், உண்மையை விட பரபரப்பானது பொய். உண்மை சுளீரென அடி கொடுத்து விட்டுவிடும், பொய் அவ்வப்போது கூப்பிட்டு அடிக்கும். அரசியல் உரைக்கு கூடும் கூட்டம் ஆன்மீக உரைக்கு கூடுகிறதில்லை. காரணம், ஆன்மீகத்திற்கு ஜிக்னா காட்ட தெரிகிறதில்லை. அந்த ஆன்மீகமும் ஜிக்னா காட்ட முயலும் போதுதான் அந்த கடவுளே கதிகலங்கி போய் நிற்கின்றார். பளபளப்பான பிரசங்கங்கள் பல நாளைக்கு ஓடாது.
1: வாரம் ஒரு நிகழ்வு.

சர்வதேச ஜனநாயக தினம். சர்வதேச ஜனநாயக தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15 தேதி உலகம் முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் மனித குலத்தின் சுதந்திரத்திற்கும் அடிப்படையாக விளங்கும் ஜனநாயகத்தின் முக்கியத்துவத்தையும் அதன் அடிப்படை விழுமியங்களையும் உலக மக்களிடையே ஆழமாக வலியுறுத்தும் ஒரு சிறப்பு நாளாக இந்நாள் திகழ்கிறது. மக்கள் தங்களின் சுதந்திரத்தையும் உரிமைகளையும் நிலைநாட்ட உதவும் இந்த அமைப்பின் சிறப்பை உணர்ந்து செயலாற்றுவதே ஒரு நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கும் நல்வாழ்விற்கும் மிக சிறந்த தொடக்கமாக அமைகிறது. ஜனநாயகம் என்ற சொல் மக்களின் ஆட்சி என்ற உன்னதமான தத்துவத்தை பொருளாக கொண்டு விளங்குகிறது. இதில் நாட்டின் குடிமக்களாகிய மக்கள் தான் தங்களை ஆட்சி செய்யும் தகுதியான தலைவர்களையும் அரசாங்கத்தையும் தங்களின் வாக்குரிமையின் மூலம் நேரடியாக தேர்ந்தெடுக்கும் முழுமையான அதிகாரத்தை பெற்றுள்ளனர். இத்தகைய மக்கள் ஆட்சியின் மகத்துவத்தின் மதிப்பை உலகம் முழுவதிலும் உணர்த்தும் நோக்கில் கடந்த 2007 ஐக்கிய நாடுகள் சபை செப்டம்பர் 15 தேதியை சர்வதேச ஜனநாயக தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் உலகளாவிய ரீதியில் இந்நாள் மிக விழிப்புணர்வுடன் அனுசரிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அமைதியான சூழல் நிலவுவதற்கும் ஜனநாயகம் மிகவும் அவசியமான ஒன்றாகும். இது குடிமக்களின் அடிப்படை உரிமைகளையும் தனிமனித சுதந்திரத்தையும் எவ்வித அச்சுறுத்தலுமின்றி பாதுகாக்கும் வலுவான அரசனாக செயல்படுகிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் வாழும் மக்கள் தங்களது கருத்துக்களையும் சிந்தனைகளையும் எவ்வித பயமுமின்றி சுதந்திரமாக வெளிப்படுத்தும் உரிமையை பெற்றுள்ளனர். இத்தகைய கருத்து சுதந்திரம்தான் சமூகத்தில் சமத்துவத்தையும் நியாயத்தையும் வெளிப்படத்தன்மையையும் வளர்ப்பதற்கும் பெரிதும் துணை புரிகிறது. சர்வதேச ஜனநாயகம் தினம் என்பது மக்களுக்கான நல்லாட்சியை உருவாக்குவதற்கான மாபெரும் விழிப்புணர்வை உலகெங்கிலும் ஏற்படுத்துகிறது. இது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் அரசிற்கும் நாட்டின் சாமானிய மக்களுக்கும் இடையிலான உறவையும் நம்பிக்கையும் பன்மடங்கு வலுப்படுத்த உதவுகிறது. மேலும் ஜனநாயகம் நாட்டில் அனைத்து குடிமக்களுக்கும் சமமான உரிமைகளையும் சட்ட பாதுகாப்பையும் வழங்குகிறது. இனம், மதம், மொழி, ஜாதி அல்லது பாலினம் போன்ற எந்த ஒரு வேறுபாடுகளும் இன்றி அனைவரும் சட்டத்தின் முன் சமமாகவே கருதப்படுகின்றனர். இந்நாள் உலகளாவிய அளவில் ஜனநாயகத்தின் உயிர் நாடியாக விளங்கும் தேர்தல்களின் முக்கியத்துவத்தையும் மக்களுக்கு ஆழமாக நினைவூட்டுகிறது. தகுதியான தலைவர்களை தேர்ந்தெடுக்க மக்கள் தங்களின் பொன்னான வாக்குரிமையை நேர்மையாகவும் பொறுப்புணர்வுடனும் பயன்படுத்துவது ஜனநாயக அமைப்பின் மிக முக்கிய அடிப்படை அம்சமாகும். வாக்குரிமை என்பது வெறும் உரிமை மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் புனிதமான கடமையாகும். ஜனநாயகம் இல்லாத ஒரு சமுதாயம் தன் சுதந்திரத்தையும் உரிமைகளையும் இழந்து ஒடுக்குமுறை நிறைந்த ஒன்றாக மாறக்கூடும் என்பதால் ஜனநாயகத்தை பேணி பாதுகாப்பது நம் அனைவரின் தலையாய கடமையாகும். இன்றைய நவீன காலகட்டத்தில் உலகளவில் ஜனநாயக கட்டமைப்பிற்கு பல்வேறு சவால்களும் ஆபத்துகளும் அச்சுறுத்தலாக உருவெடுத்து வருகின்றன. இத்தகைய சவால்களை வெற்றிகரமாக சமாளித்து ஜனநாயகத்தை காப்பாற்ற விழிப்புணர்வுடனும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும். தற்காலத்தில் சமூக ஊடகங்கள் ஜனநாயகத்தை சீராக வழிநடத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. சரியான தகவல்களை உடனுக்குடன் மக்களிடையே பகிர்ந்து அவர்களை சமூக நிகழ்வுகளில் விழிப்புணர்வுடன் பங்கேற்க செய்ய இத்தொழில்நுட்ப தளங்கள் பெரிதும் உதவுகின்றன. உலகெங்கிலும் உள்ள அரசுகள் ஜனநாயக அமைப்பை மேலும் வலுப்படுத்தவும் நல்ல நிர்வாகத்தை உறுதி செய்யவும் பல்வேறு புதிய சட்டங்களையும் சீர்திருத்த திட்டங்களையும் தொடர்ந்து உருவாக்கி வருகின்றன. இவை மக்களினங்களின் உரிமைகளை பாதுகாப்பதுடன் நாட்டின் அமைதியை உறுதி செய்கின்றன. அதே வேளையில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்கள் சிறு வயதிலிருந்தே ஜனநாயகத்தின் உண்மையான மதிப்பையும் தத்துவத்தையும் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். இது அவர்களை எதிர்காலத்தில் சமுதாய பொறுப்புள்ள நேர்மையான நல்ல குடிமக்களாக உருவாக்க பெரிதும் வழிவகுக்கும். சர்வதேச ஜனநாயக தினம் என்பது அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாப்பதன் அவசியத்தையும் உலகிற்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. நாட்டின் கடைகோடி மனிதனுக்கும் சமமான உரிமை
உரிமைகளும் நீதியும் தங்குத்தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதே இதன் முதன்மை இலக்காகும். குறிப்பாக ஜனநாயக அமைப்பில் பெண்களின் பங்கேற்பு மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அரசியலிலும் நாட்டின் முடிவெடுக்கும் முக்கிய பொறுப்புகளிலும் பெண்கள் பெருமளவில் பங்கேற்பது சமூக சமத்துவத்தையும் பாலின நீதியையும் புதிய உயரத்திற்கு உயர்த்துகிறது. ஜனநாயகம் என்பது மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு வலுவான பரஸ்பர நம்பிக்கையையும் பாலத்தையும் உருவாக்குகிறது. இத்தகைய ஆரோக்கியமான உறவுதான் நாட்டில் நீடித்த சமூக அமைதிக்கும் மக்களின் நிம்மதியான வாழ்விற்கும் அடிப்படையாக அமைகிறது. ஒரு சிறந்த ஜனநாயக ஆட்சி நடக்கும் நாட்டில் நிர்வாக ரீதியிலான ஊழல்கள் வெகுவாக குறைந்து அனைத்து துறைகளிலும் வெளிப்படத்தன்மை அதிகரிக்கும். சர்வதேச ஜனநாயக தினம் என்பது உலக நாடுகளுக்கிடையே பரஸ்பர நட்பையும் அமைதியையும் கூட்டு ஒற்றுமையும் வளர்ப்பதற்கும் பெரும் பங்காற்றுகிறது. ஜனநாயக கொள்கையை பின்பற்றும் நாடுகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படும் போது அது உலக அமைதிக்கும் மனித குலத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கிறது. உலக வரைபடத்தில் ஒவ்வொரு தனிமனிதனும் ஜனநாயகத்தின் உண்மையான முக்கியத்துவத்தையும் அதன் அவசியத்தையும் ஆழமாக புரிந்து கொண்டு அதை தன் அன்றாட வாழ்வியலில் பாதுகாத்து வளர்க்க வேண்டியது அவசியம். சர்வதேச ஜனநாயக தினம் என்பது உலகெங்கிலும் மக்கள் ஆட்சியின் உன்னதமான மதிப்பையும் அதன் மகத்துவத்தையும் நமக்கு நினைவூட்டும் ஒரு மிக முக்கியமான புனித நாளாகும். மனித உரிமைகள், கருத்து சுதந்திரம், பாலின சமத்துவம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகியவை நிலைநாட்டப்படும் ஒரு உன்னதமான சமுதாயத்தை உருவாக்கவே ஜனநாயகம் வழிகாட்டுகிறது. எனவே ஜனநாயக அமைப்பை பலப்படுத்தவும் அதை அனைத்து அச்சுறுத்தல்களிலிருந்தும் பாதுகாத்து எதிர்கால தலைமுறையினருக்கு சீராக கையளிக்கவும் நாம் அனைவரும் இந்நாளில் மனதார உறுதியளிப்போம்.

0: செய்திகள். மன்னிப்பு என்பது வெறுப்பு, பிளவு, வன்முறை ஆகியவற்றை எதிர்கொண்டு அமைதியையும் அன்பையும் வளர்க்கும் ஆற்றல் கொண்டது என்றும், கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். செப்டம்பர் 13 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இடம்பெற்ற மூவேளை ஜப உரையின் போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, மன்னிப்பு மனிதர்களுக்கிடையே காணப்படும் வெறுப்பு, மனக்கசப்பு, பிளவு ஆகிய அனைத்தையும் வென்று குணப்படுத்தும் அன்பை வளர்க்கிறது என்று கூறினார். மன்னிப்பு இன்றியமையாதது, அது இல்லாமல் நாம் அமைதியில் வாழ முடியாது என்றும், மோதல்கள், குற்றச்சாட்டுகள், மனக்கசப்புகள் மற்றும் பழிவாங்கும் செயல்கள் விரைவிலோ அல்லது தாமதமாகவோ நம் இதயங்களிலும் மனிதர்களுக்கிடையிலும் தோன்றுகின்றன என்றும் குறிப்பிட்ட திருத்தந்தை, இவை உறவுகளை அழித்து குடும்பங்களை பிரித்து போர்களை தூண்டுகின்றன என்று சுட்டிக்காட்டினார். மன்னிப்பு மட்டுமே நம்மை விடுதலை செய்து நம் வாழ்வில் மீண்டும் ஒளியை கொண்டு வருகிறது என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, வறுமையும் தவறான செயல்களும் நம் வாழ்க்கையை இருளாக்கி எதிர்காலத்தை பற்றிய குழப்பத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் மன்னிப்பு அந்த இருளை நீக்கி நம்பிக்கையை தருகிறது என்று குறிப்பிட்டார். அன்றைய திருவழிப்பாட்டு வாசக பகுதியான மத்தேயு நற்செய்தி பகுதியை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, திருவிவிலியத்தில் 7 என்பது நிறைவை குறிக்கிறது என்றும், கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லைகளைக் கடந்து அளவின்றி மன்னிக்க அழைக்கப்பட்டுள்ளோம் என்றும் சுட்டிக்காட்டியதுடன், மன்னிப்பு என்பது கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை பண்பு என்றும் எடுத்துரைத்தார்.
1: செப்டம்பர் 11 பயங்கரவாத தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களுக்காக இறைவேண்டல் செய்த திருத்தந்தை 14 லியோ அவர்கள், போர்களால் பாதிக்கப்பட்டுள்ள உலகில் அமைதிக்காக அனைவரும் இறைவேண்டல் செய்யுமாறு நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். செப்டம்பர் 13 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோயில் வளாகத்தில் வழங்கிய மூவேளை செப உரையின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இடம்பெற்ற செப்டம்பர் 11 பயங்கரவாத தாக்குதல்களின் 25 நினைவு நாளை சுட்டிக்காட்டி, அன்று உயிரிழந்தவர்களுக்காகவும் அந்த துயரமான நாட்களின் காயங்களை இன்றும் சுமந்து கொண்டிருப்பவர்களுக்காகவும் எனது இறைவேண்டல்களை மீண்டும் அர்ப்பணிக்கின்றேன் என்று தெரிவித்தார். மேலும், மோதல்களும் வன்முறைகளும் நமது சகோதரர் சகோதரிகளின் பலரை துன்புறுத்தி வரும் இந்நேரத்தில் இறைவன் தனது அமைதியின் கொடையை உலகிற்கு வழங்குமாறு அனைவரும் இறைவேண்டல் செய்யுமாறு திருத்தந்தை கேட்டுக்கொண்டார். 25 முன்பு நிகழ்ந்த அந்த துயர சம்பவம் அமைதிக்கான நமது அர்ப்பணிப்பை புதுப்பிக்க நம்மை தூண்டுகிறது என்றும், குறிப்பாக கன்னிமரியாவின் பரிந்துரையை நாடி இறைவேண்டலின் வழியாக முதன்மையாக அமைதிக்காக நாம் உழைக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை அழைப்பு விடுத்தார்.
0: பெனடிக்டின் துறவியர் கிறிஸ்துவில் தங்கள் வேர்களை ஆழமாக பதித்து இறைவேண்டல் மற்றும் ஒன்றிப்பின் சாட்சிகளாக தொடர்ந்து விளங்க வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கேட்டுக்கொண்டார். செப்டம்பர் 12 சனிக்கிழமை அன்று கம்யூனியம் இன்டர்நேஷனல் பெனடிக்டினேரியம் அமைப்பின் கருத்தரங்கில் பங்கேற்றவர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை அவர்களின் இறைவேண்டலுக்காகவும் தாழ்மையான அமைதியான இருப்புக்காகவும் தங்கள் வாழ்வை அன்றாடமும் மறைமுகமாகவும் அர்ப்பணித்ததாகவும் நன்றி தெரிவித்தார். 2001 நிறுவப்பட்ட CIB அமைப்பு பெனடிக்டின் குடும்பத்தைச் சேர்ந்த பெரும்பாலும் பெண் துறவர சபைகளை ஒன்றிணைக்கிறது. உலகம் முழுவதும் ஏறத்தாழ 13,000 அருட்சகோதரிகள் புனித பெனடிக்டின் ஒழுங்குமுறையை பின்பற்றி வாழ்கின்றனர். சில ஆண் துறவியர்களும் இதில் பங்கேற்றிருப்பதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை பெனடிக்டின், குடும்பத்திற்குள் தொடர்ந்து வளர்ந்து வரும் ஒன்றிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக CIB-யின் பணிகள் அமைந்துள்ளன என்று எடுத்துக்காட்டினார். ஒவ்வொருவரின் தனித்துவம் அனைவருக்கும் ஒரு செல்வமாக மாறும் வகையிலான ஆன்மீக ஒன்றிணைந்த பயணம் மிகவும் முக்கியமானது என்று வலியுறுத்திய திருத்தந்தை, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பெனடிக்டின் வாழ்வை சொல்ல முடியாத அன்பின் இனிமையால் விரைவடைந்த இதயம் என்று குறிப்பிட்டதை எடுத்துக்காட்டியதுடன், கிறிஸ்துவில் ஆழமாக வேரூன்றி இருப்பது பெனடிக்டின் சமூகங்கள் நற்செய்தியின் மிகுதியான கனிகளை வழங்க உதவுகிறது என்றும் கூறினார்.
1: செப்டம்பர் 11 வெள்ளியன்று கார்கிவ் ஜிபோரிஜியா மறைமாவட்டத்தின் ஆயர் பாவ்லோ அவர்கள் திருப்பிடத்தில் திருத்தந்தை 14 லியோ அவர்களை சந்தித்து, உக்ரைனை ஆதரிக்கவும் கைதிகளை விடுவிக்கவும் குழந்தைகளை வீடு திரும்பச் செய்யவும் அவர் செய்த இறைவேண்டல் முன்னெடுத்த அக்கறையான முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்தார். திருத்தந்தையுடனான தனிப்பட்ட சந்திப்புகளுக்கு பிறகு வத்திக்கான் செய்தியிடம் பேசிய ஆயர் அவர்கள், இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன என்ற திருத்தந்தையின் உறுதிமொழி பெரும் ஆறுதலையும் வலிமையும் அளிப்பதாக கூறினார். கார்கி பகுதியை போரின் மையப்பகுதி என்று வர்ணித்த ஆயர் அவர்கள், அங்கு தொடர்ந்து நடைபெறும் தாக்குதல்கள், உயிரிழப்புகள், காயங்கள் மற்றும் வீடுகளின் அழிவுகள் குறித்து எடுத்துரைத்தார். பொதுமக்களுக்கு எதிராக இடம்பெறும் இந்த வன்முறை மரண இயந்திரம் போல் செயல்படுவதாகவும், உக்ரைன் மக்களை அழிக்கும் முயற்சியாக இது தோன்றுவதாகவும் திருத்தந்தை ஏற்கனவே குறிப்பிட்டதை நினைவு கூர்ந்து அவர் கவலை தெரிவித்தார். திருத்தந்தை அவர்கள் உக்ரைனுக்கும் குறிப்பாக கார்கிவிற்கும் வருகை புரிய வேண்டும் என்ற தனது அழைப்பை மீண்டும் வலியுறுத்திய ஆயர் அவர்கள், அத்தகைய வருகை ஒற்றுமையின் ஆற்றல் மிக்க அடையாளமாக விளங்கும் என்றும் கூறினார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள்.
1: நெறி காட்டும் ஆளுமைகள்.
3: டாசோ, இத்தாலிய கவிஞர். இவர் அந்த நாட்டின் மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவரை சுற்றியிருந்த எதிரிகள் அதை தடுக்க பல முயற்சிகள் எடுத்தார்கள், பகிரங்கமான வழிகளிலே. ஒரு கட்டத்தில் அவரை கொலை செய்யக்கூட திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அவரோ தனது நண்பர்களின் நயமான கூட்டு உழைப்பால் தடைகள் பல கடந்து மன்னராகிவிட்டார். மன்னர் டாசோவிடம் அவரது நண்பர் கேட்டார், மன்னா, மன்னராகிவிட்டீர்கள். சரி, உங்களை ஒழிக்க நினைத்தவர்களை எப்படி ஒழிக்கப் போகிறீர்கள்? எப்போது ஒழிக்கப் போகிறீர்கள்? டாசோ சொன்னார், அவர்களை ஒழிக்க, பழிவாங்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. ஆம், அவர்களிடம் உள்ள ஒன்றே ஒன்றை மட்டும் ஒழித்து கட்டப் போகிறேன். ஒன்றே ஒன்றை மட்டுமா? எதை? அவர்களது உயிரையா அல்லது உடைமைகளையா? சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த இரண்டையும் இல்லை. அவர்கள் என் மீது கொண்டுள்ள பகைமை மனப்பான்மையை ஒழித்து கட்டப் போகிறேன். தொடர்ந்தார், அவர்களை எனது நண்பர்களாக்கிக் கொள்ளப் போகிறேன். பெரியோருக்கு அழகு பெருந்தன்மை, பெருந்தன்மைக்கு அழகு மன்னிப்பு. எதிரிகளை இப்படி அன்பை வைத்தும் சூறையாடலாம், பாசத்தை வைத்தும் பந்தாடலாம். ஆம், சிலுவையில் தொங்கியபடி மன்னித்தும் மனிதத்திற்கு மகுடம் சூட்டலாம்.
2: விவிலிய தேடல்கள்

ஆண்டவரே சொல்லே, எனக்கு அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, வழக்கமாக திருப்பாடல்களில் இருந்துதான் நமக்கு பதிலுரை பாடல் தரப்படும். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இன்றைய பதிலுரை பாடலானது குறிப்பேடுகள் முதல் புத்தகம் 29 அதிகாரம் 10 முதல் 12 முடிய ஆகிய இறை வசனங்கள் பதிலுரை பாடலாக தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே என்கின்ற பதிலுரையோடு இன்றைய திருப்பாடல் தொடங்குகிறது. இந்த திருப்பாடலின் பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், சாமுவேல் 2:7 அதிகாரத்தை நாம் வாசிக்க வேண்டும். தாவீது அரசர் எருசலேமை கைப்பற்றிய பிறகு பாலா யூதா என்கின்ற இடத்தில் இருக்கின்ற ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை மிகுந்த ஆரவாரத்தோடும் ஆடல் பாடல்களோடும் நடனத்தோடும் மிகப்பெரிய ஒரு பேரணியாக எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். ஆண்டவரின் திருப்பேழை எருசலேமை அடைகிறது. ஆனால் ஆண்டவருக்கான ஆலயம் இல்லை. ஆண்டவருக்கு தான் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். எனவே நாத்தான் இறைவாக்கினர் வழியாக இறைவனுடைய திருவுளத்தை தெரிந்து கொள்ள அவர் ஆசிக்கிறார். நாத்தான் இறைவாக்கினர் வழியாக தாவீதுக்கு கடவுளின் செய்தி வருகிறது. தாவீது அல்ல, மாறாக அவருடைய மகன் சாலமோன் தான் இறைவனுக்கான ஆலயத்தை கட்டி எழுப்பப் போகிறவர். இந்த சாலமோனுக்கு இறைவன் தாமே தந்தையாக இருக்க போகிறார். சாலமோன் அவருடைய மகனாக இருப்பார். இதன் வழியாக தாவீதின் வழிமரபின் அரசாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்கின்ற வாக்குறுதி தாவீதுக்கு தரப்படுகிறது. தாவீதோடு இறைவன் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். இந்த பின்னணியில் தான் இன்றைய நாளுக்கான முதல் வாசகமும் இன்றைய பதிலுரை பாடலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியவையாக இருக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் தாவீது அரசர் தன்னுடைய மகன் சாலமோனுக்கு இறுதி பிரியாவிடை வார்த்தைகளை சொல்கிறார். இன்றைய பதிலுரை பாடலிலே இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் கூடி வந்து ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுவதற்காக பொன்னும் பொருளுமாக காணிக்கைகளை வாரி வழங்குகிறார்கள். எல்லாவற்றையும் பார்க்கிற தாவீது மகிழ்ந்து போகிறார். இறைவனுடைய அரும்பெரும் காரியங்களை நினைத்து புகழ்ந்து இறைவனை பாடுகிறார். இந்த விண்ணும் மண்ணும் அதிலுள்ள யாவும் ஆண்டவருடையவை. இந்த அரசாட்சி ஆண்டவருக்குரியது. ஆண்டவரே தலைவர், அவரே ஆட்சி செய்பவர், ஆண்டவரே வெற்றியை தருபவர், ஆண்டவரே மாட்சிக்கு உரியவர் என்று ஆண்டவருடைய சிறப்பை, ஆண்டவருடைய புகழ்ச்சியை, ஆண்டவருடைய மாபெரும் கருணையை நினைந்து தாவீது இறைவனை புகழ்ந்து பாடுகிறார். தன்னுடைய வாழ்வின் எளிமை நிலையை என்றும் மறந்து போனவர் அல்ல தாவீது. பெத்லகேம் கிராமத்தில் ஒரு எளிய ஆடு மேய்க்கின்ற சிறுவனாக இருந்த தன்னை இஸ்ரேல் மக்களின் அரசனாக ஆண்டவர்தாமே உயர்த்தி இருக்கிறார் என்பதை தாவீது என்றும் நினைவில் கொண்டிருந்தார். எனவேதான் இறைவன் முன்னால் தன்னை தாழ்த்தி கொள்வதற்கும், ஆண்டவர் முன்னால் தாழ்ந்து நடனமாடி இறைவனை புகழ்வதற்கும், தான் தவறுகள் செய்கின்ற போது, பாவங்கள் புரிகின்ற போது, தன்னுடைய குறைபாடுகளை, தன்னுடைய பலவீனங்களை, தன்னுடைய பாவங்களை நினைத்து இறைவனிடம் மனம் வருந்தி கண்ணீர் விட்டு அழுது புலம்பி மன்னிப்பு கேட்பதில் என்றும் தயங்கியவர் அல்ல தாவீது. தான் அரசன் என்கின்ற ஒரு இருமாப்பு அகந்தை அவரிடம் என்றுமே இருந்ததில்லை. ஆண்டவர் முன்னால் தான் ஒன்றுமில்லை, தான் எளியவன் என்பதை தாவீது என்றும் உணர்ந்திருந்தார். தாவீது இறைவன் முன்னால் தன்னை தாழ்த்தி கொண்டார். இறைவன் முன்னால் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பதில் என்றும் தயங்காதிருந்தார். அவருடைய இந்த தாழ்ச்சியும் அவருடைய இந்த எளிமையும் தான் இறைவன் நிறைவான ஆசீர்வாதங்களை அவருக்கு தருவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது. ஆண்டவரே சொல்லி எனக்கு அருமையானவர்களே, இன்றைய பதிலுரை பாடலின் பின்னணியிலே நமது வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது, நம்முடைய அகந்தையை அகற்றி, கர்வத்தை நீக்கி, ஆணவத்தை களைந்து, ஆண்டவர் முன்னால் நம்மை தாழ்த்தி கொள்ளுகின்ற போது, ஆண்டவர் முன்னால் நாம் ஒன்றுமில்லை என்பதை நாம் உணர்கின்ற போது, நம்முடைய தவறுகளுக்காக அவரிடம் மனமருந்தி மன்னிப்பை கேட்கின்ற போது, தாவீது போலவே நிறைவான ஆசீர்வாதங்களை நமக்கும் புழிய இறைவன் காத்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையை இன்றைய பதிலுரை பாடல் நமக்கு தருகிறது. கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே தாவீது வழியாக எங்களுக்கு கொடுக்கின்ற இந்த அருமையான செய்திக்காக நன்றி சொல்கிறோம்.
எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ளுகிற போது, ஆணவத்தை அகற்றி விடுகின்ற போது, எங்களுடைய கர்ப்பத்தை களைந்து விடுகிற போது, உம்முன்னால் நாங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற போது, உம்முன்னால் நாங்கள் தாழ்த்தி கொள்ளுகின்ற போது, நீர் எங்களை ஆசீர்வதிக்கு எங்களை உயர்த்துகிறீர் என்பதை நாங்கள் எங்கள் வாழ்வின் நிகழ்வுகளிலே உணர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன்.

0: செய்திகள்.
1: நூலகம் என்பது வெறுமனே நூல்கள் நிறைந்த அமைதியான இடம் மட்டுமல்ல என்றும், நூல்கள் உண்மையை தேடுவதற்கான ஆர்வத்தை தூண்டுகின்றன என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். செப்டம்பர் 14 திங்களன்று வத்திக்கான் அப்போஸ்தலிக்க ஆவண காப்பகத்திற்கும் அப்போஸ்தலிக்க நூலகத்திற்கும் சென்று AQVA பேரழிவும் வியப்பும் என்ற கண்காட்சியை தொடங்கி வைத்து அந்நிறுவனங்களின் பணியாளர்களிடம் உரையாற்றிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, பண்பாடு, வரலாறு, அறிவு ஆகியவற்றை பாதுகாத்து வளர்ப்பதன் வழியாக திரு அவைக்கும் மனிதகுலத்திற்கும் அவை ஆற்றி வரும் பணியை பாராட்டினார். புனித அகுஸ்தினார் புனித பவுலின் திருமுகத்தை வாசித்ததன் வழியாக திருவிவிலியத்தை மேலும் ஆழமாக தேடிச் சென்றதை இதற்கு எடுத்துக்காட்டாக சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, கடந்த காலத்திற்கு உண்மையுடன் இருப்பதோடு நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கான புதிய வழிகளையும் கண்டறியுமாறு நூலகம் மற்றும் காப்பக பணியாளர்களை கேட்டுக்கொண்டார். அப்போஸ்தலிக்க நூலகத்தை துடிக்கும் இதயம் என்று வர்ணித்த திருத்தந்தை, அமைதியான முறையில் ஆய்வு செய்வதும் உலகை நோக்கி திறந்த மனதுடன் செயல்படுவதும் அதன் இரு முக்கிய இயக்கங்கள் என்று விளக்கினார். நூலகத்தின் அரிய பொக்கிஷங்களை எண்ணிமயமாக்கல் மற்றும் இணையவழி அணுகல் மூலம் பொதுமக்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் வழங்குவதோடு மக்கள் நேரடியாக நூலகத்திற்கு வந்து ஆய்வுகள் செய்வதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்திய திருத்தந்தை, ஏனெனில் நூலகம் என்பது உறவுகள், கருத்து பரிமாற்றம் மற்றும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் இடமாகவும் உள்ளது என்று குறிப்பிட்டார்.
0: வத்திக்கான் அப்போஸ்தலிக்க ஆவண காப்பகம் மற்றும் அப்போஸ்தலிக்க நூலகத்தை விரிவுபடுத்துவதற்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இதற்காக வத்திக்கான் நகர அரசு பகுதியில் கூடுதல் இடத்தை ஒதுக்கீடு செய்வதோடு புதிய கட்டடம் ஒன்றை அமைக்கவும் அவர் ஆணையிட்டுள்ளார். தமது திருத்தந்தையின் எழுத்துப்பூர்வ ஆணையில் கடந்த பல 10 திருப்பிடத்தின் நூல் சேகரிப்புகளும் ஆவணப்பதிவுகளும் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதால் தற்போதுள்ள இடவசதிகள் போதுமானதாக இல்லை என்று திருத்தந்தை விளக்கியுள்ளார். விரிவாக்கத்திற்காக ரோமையில் லாத்தரன் நிர்வாகத்திற்கு சொந்தமான ஒரு பகுதியை முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏற்கனவே அடையாளம் கண்டிருந்தார். எனினும் வத்திக்கான் நகர அரசு பகுதியில் புதிய இடவசதிகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் தற்போது உருவாகியுள்ளதால் அவை பல்வேறு காரணங்களுக்காக சிறந்ததாக இருப்பதாக திருத்தந்தை தெரிவித்துள்ளார். இதன்படி ஃபவுண்டோனா டெல் ஆட்டோ பார்க்கோ எனப்படும் பகுதியையும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளையும் அப்போஸ்தலிக்க ஆணவ காப்பகம் மற்றும் நூலகத்திற்காக ஒதுக்குமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார். நவீன கட்டடக்கலை மற்றும் தொழில்நுட்ப கொள்கைகளுக்கு ஏற்ப புதிய கட்டடம் ஒன்றை அமைக்கவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். புதிய கட்டடத்தின் இடவசதி காப்பகத்திற்கும் நூலகத்திற்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். மேலும் ஒரு பகுதி வத்திக்கான் நகர அரசின் பிற தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும். இந்த திட்டத்திற்கு தேவையான நிதியை திரட்டுவதற்காக வத்திக்கான் கருவி அறக்கட்டளை ஒன்றை நிறுவவும் திருத்தந்தை அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்.
1: கொரோனா பெருந்தொற்று காலத்தில் முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2021 அறிமுகப்படுத்திய ஊதிய குறைப்பு மற்றும் சிக்கன நடவடிக்கைகளை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ரத்து செய்துள்ளார். இம்முடிவு 2026 செப்டம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. புதிய திருத்தந்தையின் தனிப்பட்ட ஆணை மொத்தோ ப்ரொபியோ மூலம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட எ சஸ்டைனபிள் ஃபியூச்சர் என்ற ஆணையில் இடம்பெற்றிருந்த நடவடிக்கைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதன்படி கர்தினால்கள், திருப்பிடத்துறைகளின் தலைவர்கள், செயலாளர்கள், திருநிலையினர் குழாம் மற்றும் துறவரத்தார் ஆகியோருக்கான ஊதிய குறைப்பும், 2 ஒருமுறை வழங்கப்படும் பணிமூப்பு ஊதிய உயர்வின் இடைநிறுத்தமும் முடிவுக்கு வருகின்றன. 2021 நடவடிக்கைகளின்படி ரோமை திரு அவை நிர்வாகத்தில் பணியாற்றிய கர்தினால்களின் ஊதியம் 10 குறைக்கப்பட்டது. திருப்பிடத்துறைகளின் தலைவர்கள் மற்றும் செயலாளர்களுக்கு 8 அருள்பணியாளர்கள் மற்றும் துறவரத்தாருக்கு 3 ஊதிய குறைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது. மேலும் பணியாளர்களுக்கான 2 ஒருமுறை வழங்கப்படும் பணிமூப்பு ஊதிய உயர்வும் இடைநிறுத்தப்பட்டது.
0: சமூக ஊடகத்தில் செல்வாக்கு செலுத்தும் ஆசிய கண்டத்தின் கத்தோலிக்கர்கள் தங்கள் எண்ணிம உள்ளடக்கத்தில் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சான்றுகளாக வளர திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். பிலிப்பைன்ஸ் நாட்டின் கெய்சன் நகரில் உள்ள ரேடியோ வெரிதாஸ் ஆசியா வளாகத்தில் செப்டம்பர் 10 முதல் 13 இடம்பெற்ற முதல் ஆசிய கத்தோலிக்க எண்ணிம மறைபரப்பாளர் மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு வழங்கிய தனது செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை கூறியுள்ளார். ஆசிய கண்டத்தின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 100 கத்தோலிக்க எண்ணிம மறைபரப்பாளர்கள், தகவல் தொடர்பு நிபுணர்கள், படைப்பாளர்கள் மற்றும் ஊடகத்தில் செல்வாக்கு செலுத்தும் கத்தோலிக்கர்கள் ஆகியோர் பங்கேற்ற இந்த மாநாட்டிற்கு திருப்பிட செயலர் கர்தினால் பியாத்ரோ பரோலின் அவர்கள் மூலம் திருத்தந்தை தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள்.
1: நெறி காட்டும் ஆளுமைகள்.
3: டாசோ, இத்தாலிய கவிஞரவர். அந்த நாட்டின் மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவரை சுற்றியிருந்த எதிரிகள் அதை தடுக்க பல முயற்சிகள் எடுத்தார்கள், பகிரங்கமான வழிகளிலே. ஒரு கட்டத்தில் அவரை கொலை செய்யக்கூட திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அவரோ தனது நண்பர்களின் நயமான கூட்டு உழைப்பால் தடைகள் பல கடந்து மன்னராகிவிட்டார். மன்னர் டாசோவிடம் அவரது நண்பர் கேட்டார், மன்னா, மன்னராகிவிட்டீர்கள், சரி, உங்களை ஒழிக்க நினைத்தவர்களை எப்படி ஒழிக்கப் போகிறீர்கள், எப்போது ஒழிக்கப் போகிறீர்கள்? டாசோ சொன்னார், அவர்களை ஒழிக்க, பழிவாங்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. ஆம், அவர்களிடம் உள்ள ஒன்றே ஒன்றை மட்டும் ஒழித்து கட்டப் போகிறேன். ஒன்றே ஒன்றை மட்டுமா? எதை? அவர்களது உயிரையா அல்லது உடைமைகளையா? சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த இரண்டையும் இல்லை. அவர்கள் என் மீது கொண்டுள்ள பகைமை மனப்பான்மையை ஒழித்து கட்டப் போகிறேன். தொடர்ந்தார், அவர்களை எனது நண்பர்களாக்கிக் கொள்ளப் போகிறேன். பெரியோருக்கு அழகு பெருந்தன்மை, பெருந்தன்மைக்கு அழகு மன்னிப்பு. எதிரிகளை இப்படி அன்பை வைத்தும் சூறையாடலாம், பாசத்தை வைத்தும் பந்தாடலாம். ஆம், சிலுவையில் தொங்கியபடி மன்னித்தும் மனிதத்திற்கு மகுடம் சூட்டலாம்.
2: விவிலிய தேடல்கள்

ஆண்டவரே இயேசுவே, எனக்கு அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, வழக்கமாக திருப்பாடல்களில் இருந்துதான் நமக்கு பதிலுரை பாடல் தரப்படும். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இன்றைய பதிலுரை பாடலானது குறிப்பேடுகள் முதல் புத்தகம் 29 அதிகாரம் 10 முதல் 12 முடிய ஆகிய இறை வசனங்கள் பதிலுரை பாடலாக தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே என்கின்ற பதிலுரையோடு இன்றைய திருப்பாடல் தொடங்குகிறது. இந்த திருப்பாடலின் பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் சாமுவேல் 2:7 அதிகாரத்தை நாம் வாசிக்க வேண்டும். தாவீது அரசர் எருசலேமை கைப்பற்றிய பிறகு பாலா யூதா என்கின்ற இடத்தில் இருக்கின்ற ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை மிகுந்த ஆரவாரத்தோடும் ஆடல் பாடல்களோடும் நடனத்தோடும் மிகப்பெரிய ஒரு பேரணியாக எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். ஆண்டவரின் திருப்பேழை எருசலேமை அடைகிறது. ஆனால் ஆண்டவருக்கான ஆலயம் இல்லை. ஆண்டவருக்கு தான் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். எனவே நாத்தான் இறைவாக்கினர் வழியாக இறைவனுடைய திருவுளத்தை தெரிந்து கொள்ள அவர் ஆசிக்கிறார். நாத்தான் இறைவாக்கினர் வழியாக தாவீதுக்கு கடவுளின் செய்தி வருகிறது. தாவீது அல்ல, மாறாக அவருடைய மகன் சாலமோன் தான் இறைவனுக்கான ஆலயத்தை கட்டி எழுப்ப போகிறவர். இந்த சாலமோனுக்கு இறைவன் தாமே தந்தையாக இருக்க போகிறார். சாலமோன் அவருடைய மகனாக இருப்பார். இதன் வழியாக தாவீதின் வழிமரபின் அரசாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்கின்ற வாக்குறுதி தாவீதுக்கு தரப்படுகிறது. தாவீதோடு இறைவன் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். இந்த பின்னணியில் தான் இன்றைய நாளுக்கான முதல் வாசகமும் இன்றைய பதிலுரை பாடலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியவையாக இருக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே தாவீது அரசர் தன்னுடைய மகன் சாலமோனுக்கு இறுதி பிரியாவிடை வார்த்தைகளை சொல்கிறார். இன்றைய பதிலுரை பாடலிலே இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் கூடி வந்து ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுவதற்காக பொன்னும் பொருளுமாக காணிக்கைகளை வாரி வழங்குகிறார்கள். எல்லாவற்றையும் பார்க்கிற தாவீது மகிழ்ந்து போகிறார். இறைவனுடைய அரும்பெரும் காரியங்களை நினைத்து புகழ்ந்து இறைவனை பாடுகிறார். இந்த விண்ணும் மண்ணும் அதிலுள்ள யாவும் ஆண்டவருடையவை. இந்த அரசாட்சி ஆண்டவருக்குரியது. ஆண்டவரே தலைவர், அவரே ஆட்சி செய்பவர், ஆண்டவரே வெற்றியை தருபவர், ஆண்டவரே மாட்சிக்கு உரியவர் என்று ஆண்டவருடைய சிறப்பை, ஆண்டவருடைய புகழ்ச்சியை, ஆண்டவருடைய மாபெரும் கருணையை நினைந்து தாவீது இறைவனை புகழ்ந்து பாடுகிறார். தன்னுடைய வாழ்வின் எளிமை நிலையை என்றும் மறந்து போனவர் அல்ல தாவீது. பெத்தலகேம் கிராமத்தில ஒரு எளிய ஆடு மேய்கின்ற சிறுவனாக இருந்த தன்னை இஸ்ரேல் மக்களின் அரசனாக ஆண்டவதாமே உயர்த்தி இருக்கிறார் என்பதை தாவீது என்றும் நினைவில் கொண்டிருந்தார். எனவேதான் இறைவன் முன்னால் தன்னை தாழ்த்தி கொள்வதற்கும் ஆண்டவர் முன்னால் தாழ்ந்து நடனமாடி இறைவனை புகழ்வதற்கும் தான் தவறுகள் செய்கின்ற போது, பாவங்கள் புரிகின்ற போது தன்னுடைய குறைபாடுகளை, தன்னுடைய பலவீனங்களை, தன்னுடைய பாவங்களை நினைத்து இறைவனிடம் மனம் வருந்தி கண்ணீர் விட்டு அழுது புலம்பி மன்னிப்பு கேட்பதில என்றும் தயங்கியவர் அல்ல தாவீது. தான் அரசன் என்கின்ற ஒரு இருமாப்பு அகந்தை அவரிடம் என்றுமே இருந்ததில்லை. ஆண்டவர் முன்னால் தான் ஒன்றுமில்லை, தான் எளியவன் என்பதை தாவீது என்றும் உணர்ந்திருந்தார். தாவீது இறைவன் முன்னால் தன்னை தாழ்த்தி கொண்டார். இறைவன் முன்னால் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பதில என்றும் தயங்காதிருந்தார். அவருடைய இந்த தாழ்ச்சியும் அவருடைய இந்த எளிமையும் தான் இறைவன் நிறைவான ஆசீர்வாதங்களை அவருக்கு தருவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது. ஆண்டவரே இயேசுவே, கருமையானவர்களே, இன்றைய பதிலுரை பாடலின் பின்னணியிலே நமது வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது நம்முடைய அகந்தையை அகற்றி, கர்வத்தை நீக்கி, ஆணவத்தை களைந்து ஆண்டவர் முன்னால் நம்மை தாழ்த்தி கொள்ளுகின்ற போது, ஆண்டவர் முன்னால் நாம் ஒன்றுமில்லை என்பதை நாம் உணர்கின்ற போது, நம்முடைய தவறுகளுக்காக அவரிடம் மனமருந்தி மன்னிப்பை கேட்கின்ற போது, தாவீது போலவே நிறைவான ஆசீர்வாதங்களை நமக்கும் புழிய இறைவன் காத்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையை இன்றைய பதிலுரை பாடல் நமக்கு தருகிறது. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே தாவீது வழியாக எங்களுக்கு கொடுக்கின்ற இந்த அருமையான செய்திக்காக நன்றி சொல்லுகிறோம்.
எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ளுகிற போது, ஆணவத்தை அகற்றி விடுகின்ற போது, எங்களுடைய கர்ப்பத்தை களைந்து விடுகிற போது, உம்முன்னால் நாங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற போது, உம்முன்னால் நாங்கள் தாழ்த்தி கொள்ளுகின்ற போது, நீர் எங்களை ஆசீர்வதிக்கு எங்களை உயர்த்துகிறீர் என்பதை நாங்கள் எங்கள் வாழ்வின் நிகழ்வுகளிலே உணர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன்.

0: செய்திகள்.
1: நூலகம் என்பது வெறுமனே நூல்கள் நிறைந்த அமைதியான இடம் மட்டுமல்ல என்றும், நூல்கள் உண்மையை தேடுவதற்கான ஆர்வத்தை தூண்டுகின்றன என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். செப்டம்பர் 14 திங்களன்று வத்திக்கான் அப்போஸ்தலிக்க ஆவண காப்பகத்திற்கும் அப்போஸ்தலிக்க நூலகத்திற்கும் சென்று AQVA பேரழிவும் வியப்பும் என்ற கண்காட்சியை தொடங்கி வைத்து அந்நிறுவனங்களின் பணியாளர்களிடம் உரையாற்றிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, பண்பாடு, வரலாறு, அறிவு ஆகியவற்றை பாதுகாத்து வளர்ப்பதன் வழியாக திரு அவைக்கும் மனிதகுலத்திற்கும் அவை ஆற்றி வரும் பணியை பாராட்டினார். புனித அகுஸ்தினார் புனித பவுலின் திருமுகத்தை வாசித்ததன் வழியாக திருவிவிலியத்தை மேலும் ஆழமாக தேடிச் சென்றதை இதற்கு எடுத்துக்காட்டாக சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, கடந்த காலத்திற்கு உண்மையுடன் இருப்பதோடு நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கான புதிய வழிகளையும் கண்டறியுமாறு நூலகம் மற்றும் காப்பக பணியாளர்களை கேட்டுக்கொண்டார். அப்போஸ்தலிக்க நூலகத்தை துடிக்கும் இதயம் என்று வர்ணித்த திருத்தந்தை, அமைதியான முறையில் ஆய்வு செய்வதும் உலகை நோக்கி திறந்த மனதுடன் செயல்படுவதும் அதன் இரு முக்கிய இயக்கங்கள் என்று விளக்கினார். நூலகத்தின் அரிய பொக்கிஷங்களை எண்ணிமயமாக்கல் மற்றும் இணையவழி அணுகல் மூலம் பொதுமக்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் வழங்குவதோடு மக்கள் நேரடியாக நூலகத்திற்கு வந்து ஆய்வுகள் செய்வதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்திய திருத்தந்தை, ஏனெனில் நூலகம் என்பது உறவுகள், கருத்து பரிமாற்றம் மற்றும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் இடமாகவும் உள்ளது என்று குறிப்பிட்டார்.
0: வத்திக்கான் அப்போஸ்தலிக்க ஆவண காப்பகம் மற்றும் அப்போஸ்தலிக்க நூலகத்தை விரிவுபடுத்துவதற்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இதற்காக வத்திக்கான் நகர அரசு பகுதியில் கூடுதல் இடத்தை ஒதுக்கீடு செய்வதோடு புதிய கட்டடம் ஒன்றை அமைக்கவும் அவர் ஆணையிட்டுள்ளார். தமது திருத்தந்தையின் எழுத்துப்பூர்வ ஆணையில் கடந்த பல 10 திருப்பிடத்தின் நூல் சேகரிப்புகளும் ஆவணப்பதிவுகளும் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதால் தற்போதுள்ள இடவசதிகள் போதுமானதாக இல்லை என்று திருத்தந்தை விளக்கியுள்ளார். விரிவாக்கத்திற்காக ரோமையில் லாத்தரன் நிர்வாகத்திற்கு சொந்தமான ஒரு பகுதியை முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏற்கனவே அடையாளம் கண்டிருந்தார். எனினும் வத்திக்கான் நகர அரசு பகுதியில் புதிய இடவசதிகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் தற்போது உருவாகியுள்ளதால் அவை பல்வேறு காரணங்களுக்காக சிறந்ததாக இருப்பதாக திருத்தந்தை தெரிவித்துள்ளார். இதன்படி ஃபவுண்டோனா டெல் ஆட்டோ பார்க்கோ எனப்படும் பகுதியையும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளையும் அப்போஸ்தலிக்க ஆணவ காப்பகம் மற்றும் நூலகத்திற்காக ஒதுக்குமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார். நவீன கட்டடக்கலை மற்றும் தொழில்நுட்ப கொள்கைகளுக்கு ஏற்ப புதிய கட்டடம் ஒன்றை அமைக்கவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். புதிய கட்டடத்தின் இடவசதி காப்பகத்திற்கும் நூலகத்திற்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். மேலும் ஒரு பகுதி வத்திக்கான் நகர அரசின் பிற தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும். இந்த திட்டத்திற்கு தேவையான நிதியை திரட்டுவதற்காக வத்திக்கான் கருவி அறக்கட்டளை ஒன்றை நிறுவவும் திருத்தந்தை அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்.
1: கொரோனா பெருந்தொற்று காலத்தில் முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2021 அறிமுகப்படுத்திய ஊதிய குறைப்பு மற்றும் சிக்கன நடவடிக்கைகளை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ரத்து செய்துள்ளார். இம்முடிவு 2026 செப்டம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. புதிய திருத்தந்தையின் தனிப்பட்ட ஆணை மொத்தோ ப்ரோபியோ மூலம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட எ சஸ்டைனபிள் ஃபியூச்சர் என்ற ஆணையில் இடம்பெற்றிருந்த நடவடிக்கைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதன்படி கர்தினால்கள், திருப்பிடத்துறைகளின் தலைவர்கள், செயலாளர்கள், திருநிலையினர் குழாம் மற்றும் துறவரத்தார் ஆகியோருக்கான ஊதிய குறைப்பும், 2 ஒருமுறை வழங்கப்படும் பணிமூப்பு ஊதிய உயர்வின் இடைநிறுத்தமும் முடிவுக்கு வருகின்றன. 2021 நடவடிக்கைகளின்படி ரோமை திருஅவை நிர்வாகத்தில் பணியாற்றிய கர்தினால்களின் ஊதியம் 10 குறைக்கப்பட்டது. திருப்பிடத்துறைகளின் தலைவர்கள் மற்றும் செயலாளர்களுக்கு 8, அருள்பணியாளர்கள் மற்றும் துறவரத்தாருக்கு 3 ஊதிய குறைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது. மேலும் பணியாளர்களுக்கான 2 ஒருமுறை வழங்கப்படும் பணிமூப்பு ஊதிய உயர்வும் இடைநிறுத்தப்பட்டது.
0: சமூக ஊடகத்தில் செல்வாக்கு செலுத்தும் ஆசிய கண்டத்தின் கத்தோலிக்கர்கள் தங்கள் எண்ணிம உள்ளடக்கத்தில் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சான்றுகளாக வளர திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். பிலிப்பைன்ஸ் நாட்டின் கெய்சன் நகரில் உள்ள ரேடியோ வெரிதாஸ் ஆசியா வளாகத்தில் செப்டம்பர் 10 முதல் 13 இடம்பெற்ற முதல் ஆசிய கத்தோலிக்க எண்ணிம மறைபரப்பாளர் மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு வழங்கிய தனது செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை கூறியுள்ளார். ஆசிய கண்டத்தின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 100 கத்தோலிக்க எண்ணிம மறைபரப்பாளர்கள், தகவல் தொடர்பு நிபுணர்கள், படைப்பாளர்கள் மற்றும் ஊடகத்தில் செல்வாக்கு செலுத்தும் கத்தோலிக்கர்கள் ஆகியோர் பங்கேற்ற இந்த மாநாட்டிற்கு திருப்பீட செயலர் கர்தினால் பியாத்ரோ பரோலின் அவர்கள் மூலம் திருத்தந்தை தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.